என்னதா தூணாக்கிறதுக்கு தான் கேட்டு கேட்டுறேன். கேளு கேளு கேளு தாத்தா தாத்தா தாக்கேன் தாக்க தாக்க தாக்கேன் கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா கேனா